0: நவா சகம் சகனோ மகாபூஷனோ ஜோதிக்கனோ முச்சரதலின் மேனா சிதாஜுக்தோ சிதாயலக்கா நகாஜுக்தோ நகாலக்கா நகாஜுக்த சிதாலக்காவும் தாயின் கான் ஆர் சிதாலக்காவும் கமி கான் நகாஜுகின் சிவில் சுடம் பாபன் சுடும் ஜாம் கியா
1: தூத்திப்பே அஞ்சும் கியா நவா ஜனாம் கித்ர ஆர் ஆயோக்குவா ஜோகா ஜத்தன் பாபத்தே தூத்திக்கு ஆக்கின் டாக்டர் பைத்தோர் பாஸ்கெதிக்கேன் நவா தூத்தி சாந்தங்க தெஹிஞா சாந்தாளி அக்ளாதோ நடைகே முச்சியத் என்ன